0: ஆர் ரேடியோ ஹோ
1: சைன்ய சமுதாயமா
0: பிலாயன் பாரி
1: ஆன் ஏர்
0: ஆப் மா
1: அனி ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மா பன்ஹோஸ்
2: ப்ளே பிஎஃப்பிஎஸ்
0: யூ பிஎஃப்பிஎஸ் கோட்டா ரேடியோ
1: ரேடியோ கோட்டா